ஹரஹர்லிகப்பாய சோபாவந்தீனாரக கோர்மக குணங்காய பேப்கடே குண ஸ்தம்பல சௌரை வாசுப்பாய கோர்மக சயஸ்துமானிய ஹரஹர் மனப்பாய சசுரே பெய்கே பேர்வச பௌ கித் வித் பாய ஆப் நரஞ்சன் அலக்க ஆப்பே மேலாய ரகாவ் ஆப்பே ஹி பிரவதே மத் ஹர் நாம் தே ஆய வடபாகி சதகுர் மில முக்கிய அமிர்த பாயிய ஹோமே துபதா பின் சஜாய சஹஜே சோக சமாயிய தப் ஆப்பே ஆப் வர்த்ததா ஆப்பே நாயே லாயிய மனமுக கர்ப ந பாயோ அக்யான் ஏயானே சதகுர் சேவா நா கரே ஃபிர் ஃபிர் பஷ்தானே கர்ப ஜோனி வாஸ் பாயந்தே கர்பே கல் ஜானே மேரே கர்த்தே ஏ வை பாம்தா மனமுக பரமானே மேரே ஹர் பிரப லேக லிகாயா துர்மஸ்தக பூரா ஹர் ஹர் நாம் தியாயா பேட்டியா குரு சூரா மேரா பிதா மாதா ஹர் நாம் ஹய ஹர் பந்த